0: You are now listening to Radio Santhanam 90.4 FM. Stay tuned for exciting programs and magical music.
1: என்னடி முனி அம்மாவும் கண்ணிலே மையே யாரு வச்ச மையே.

0: is a song. It's just gonna be a massive hit of the year. Thank you.
1: மாடுசத்தான் மனுஷன் தின்னான் தோல வச்சு மேல கட்டி அர்ற நாக்க முக்க நாக்க முக்க நாக்க முக்க மாடுசத்தான் மனுஷன் தின்னான் தோல வச்சு மேல கட்டி.

சாந்தனம் 90.4 FM. டவுன்லோட் அப்ளிகேஷன் ஃப்ரம் கூகுள் பிளே ஸ்டோர் ஆர் ஆப் ஸ்டோர் அண்ட் என்ஜாய் யுவர் ஃபேவரட் ப்ரோக்ராம்ஸ் அண்ட் மியூசிக்.